யதாகானனே திகம்பரன் வாரியோத்பவமுகவாரியவாசே பாலே வாரிதி தன்னில் திரமாலகளென்னபோ.